0: பாப்பா மகரே சாசா கைசியாவார் பாப்பா மகரே சா சா சா நீ த பாப்பா சா நீ சா கடே சா நீ த பாப்பா காமா பா மகரே சாசா এটাও ফাঁক থেকে এবার তানগুলো আমরা করি তোমরা একটু আমার সঙ্গে গাও
1: বেশ